0: மந்தாரம் ரே வித் தரங்கா. மந்தாரம் ரே, மந்தாரம் ரே. சமூக
1: வியாபாரம்
2: சுமுது மதுபீட நிசா ஏதாங்க இன்னத் பாசுய் லீக் வென்னித் நே ருபியால் 150ක් විතරක් නිසා ඔයාගේ බජට් එකටත් ගැලපෙනවා.
3: ඉතින් FEMS අය එක්ක ඔයාට ඔයාව මග ඇරෙන්නේ නැහැ.